0: கிறிஸ்டியன் தான் மாறணும்.
1: I'm 10-8. Everything's 10-4. Someone's just yelling on the phone.
2: 10-4.